0: கியூவோ தப்பி கியூவோ அந்த ஹயா இபான் காருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு பண்ணி திருனு பெயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: கருகாய்

0: பிக்யூவா தப்பிக்யூவா எந்த ஹயா இபான் கருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு ஃபன்னி திருனு பேயதுன சனி எக்க தேதுனு மாவத
2: ஏ சாத்தே ரோம கருகாயி

வல்ல கை வினாடி பண்ண செகாய் வெளாவ அப்படி லைவ் எக்கே இன்னே லைவ் எக்கே இந்த கட்டிய டக்கால மங்க எக்கு கருகானது மே பத்திங் கவுது மே வெளாவே மாவ அஹகின பலாகின இன்னே கியல பலமு டக்காலா லைவ் எக்க பத்தட கிஹில்லா மென்ன மே கட்டிய இன்னா தன் இதின் கமெண்ட் கொடாக் மட பேன் நதுவ கிஹில்லா தியன்னே ஹபை மட பேன்ன டிக ஒக்கோ மங்க கியாகின கியாகின கியாகின யான தில்ன மதுசாங் கினோ ஹிரோன பேபி க்ரோமினோ இட்வஸ் மிலான் மாலகினோ ருவான் சாம்பா இட்வஸ் கேடி கிரியேட்டிவிட்டி கிதல் கலோயா வஹகின இன்னே அபி சனுக அலுமினியம் அண்ட் ஃபேப்ரிகேட்டர் கே இன்னே நுவான் கவிஷ்க சனுக இடபசி ஹமோம் எக்கு துக்கிறேன் லசன சிந்து அக்கா ஹமு கேள் தினான் நிவானங்க எக்கு துக்கிறேன் நான் இஷாரா கருணா ரத்ன நதி லைவ் எக்கா கித்தி மொக்கட்டை எக்கத்து கருகான் நம்ம சேர்ந்து வரும் மிலான் சமைத்தின்னா ஹாய் ஜானு நுவரெலிய ஃபயர் யூனிட்டுக்கே கொள்ள ஒக்கோம் எக்கத்து கருகன சித்தாக்கா ஹமு கேள்வது மைக்கி அந்த அண்ணி வாரங்க ஹமூ மேஹன சேர்ந்து வர எக்கத்து கருகானா எதிரின் பாசே ராசிக குமாரினோ பிரசாதினி ஜெயசிங்கினோ அல்லினகே தீப்தினோ இது பாசே இந்த நில் விஹங்க ஓயாவத் எக்கத்து கருகானா ஹசித சத்துராங்க ஹாய் அக்கி குருவிட ஃப்ரீ ஸ்டார்ச் எக்கே அப்பி தோ வகன இன்னே அப்பி வீலங்க சேர்ந்து வர எக்கத்து கருகானா அதாப்பே அஞ்சலி நாங்கிக்கு பர்த்டேக்க யாட்ட விஷக்காக தென் அக்கியோ கேள்வினா மேஹன சிந்து வட்டுமா தவ கவுதி இந்த நில் வேகங்க இன்னவா சிந்து கட எக்கத்து கருகான கேள்வினா ஹாரி அனிவாரி எக்கத்து கருகான தஹம் நிம்ச ரெய்னோ அவத் எக்கத்து கருகான எத்தனையும் பாசே தவ கவுது இன்னே கோ உம்மா கேள தஹரா தியனா உம்மா தியனா உம்மா தியனா லக்ஷ்மி திசா நாயக ஓய் அவத் எக்கத்து கருகான இட் பாசே நிலாந்த சஞ்சீவினா சூரியகாந்த நெல்லி வத் தலு பிரவாகன சேவை அப்பே செட் கத் சிந்து ஒக்கடை எக்கத்து கருகான கேள தமாய் கியான ஓகே மேஹன சிந்து ஒடை எக்கத்து கருகான கவிஷ்க டில்ஷான் இன்னுவா ஹசித் டில்ஷான் இன்னுவா இட் பாசே கெனலி ஓய் அவத் எக்கத்து கருகான மேஹன சிந்து வட்டமா மென் மே கட்டி தமாய் மேவலாவே அப்பே ஃபேஸ்புக் லைவ் எக்கே மட் பெண் அண்ணே செட்டுக்கு மேக்கத்து கருகன ஏனாங் இதிங் மே சிந்து வகமோ